0: கத்தா வென்ன மிஸ் தனியால வென்ன
1: இன்னா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்தை

0: என்ன மிஸ் அணியாளம் என்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்தை

0: தாத்தா வென்ன மிஸ் தனியாலம் வென்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்தை

0: Lempeä Alutvana. Alut Pay. Vipassava. At News.
1: Aibovan. Janata Vishwasakana Satya Net News Samaga Mama Kesara. மாச நவேக சிறுதனுவம் நியமவி சிட்ன பொதுபலசேனா சங்விதானே லேகாம் பூஜ்ய கலகுடத்தே ஞானசார ஹிமியன்டெரிஹி நடுக்கரைய பிப்ரவரி மச விசிபாசனதா யலிக்கந்தவன லெச கொழும்பு மகேஸ்வராத் அதிகரணைய அது நியமக்கலாம் மெம நடுக்கரைய அது கெதவு அவஸ்தாவேதி ஞானசார ஹிமியன் கிஹியந்துபின் அதிகரணைய வெத இதிரிபாத் கருதிபுனா உன்வஹன்சேகே நீட்டிஜ்ஞவரையா சந்தகன் கிளே மெம சிறுதனுவமட எரிஹிவ சிய சேவாதாயக ஹிமியன் விசின் மேவன விட்ட ஸ்ரேஷ்டாதிகரணையட்ட அபியாச்சனையாக் இதிரிபத் கரதிவ வன் எஹி தீரணே லெபனதேக் மெம தனுவம் கிரியாத்மக கிரீம கல் தபன லெசாய் இன்னனத்துரு மெம நடுக்கரே பிப்ரவரி மச 25 வந்தா கந்தவன லெச அதிகரணைய நியமக்கலா திஸ்ஸ மகாராம ஜலாஷே தியனாமின் சிட்டியதி கிம்புலெக்குகே பிரஹாரியகட லக்கு புத்கலேக்கு திஸ்ஸ மகாராம போலீஸ் ஜீவிதாரக்ஷக ஏககே நிலதஹரின் விசின் பேராகென திபெனவா එලෙස බේරාගත් පුද්ගලයා ප්‍රතිකාර සඳහා තිස්ස මහාරාම රෝහලට ඇතුළත් කර ඇති බවයි පොලිසිය පැවසුවේ. අනතුරටපත් පුද්ගලයා වයස අවුරුදු 54ක් වන අකුරුගොඩ ප්‍රදේශයේ පදිංචිකරුවෙක්. තිස්ස මහාරාම පොලිස් ජීවිතාරක්ෂක ඒකකයේ පොලිස් සැරයන් වරුන් වන රංජිත්, වික්‍රමනායක සහ පොලිස් කොස්තාපල් දිල්ෂාන් යන පොලිස් ජීවිතාරක්ෂක නිලධාරීන් විසින් එම පුද්ගලයාගේ ජීවිත බේරාගෙන ඇති බවද පොලිස් මාධ්‍ය කොට්ටාසය පැවසුවා. මීළඟනෙත් නිවස් පස්සරු දෙකට මොහතින් මොහොත වෙනස් වන අලුත්ම තොරතුරු සඳහා නෙත් නිවස් YouTube නාලිකාවට සහ නෙත් නිවස් Facebook පිටුවට පිවිසෙන්න නැතහොත් netnews.lk අපගේ වෙබ් අඩවියට පිවිසෙන්න.
2: FM 95 FM 94.8 Net FM
3: කින්දර හැන්දෑවා
4: Brought to you by
5: සුමුදු මතුපිට නිසා ඇඳන් ඉන්නත් පහසුයි ලීක් වෙන්නෙත් නෑ
6: Fems ඇය එක්ක ඔයාට ඔයාව මග ඇරෙන්නේ නෑ
7: පැරලයිස් සහ අනිකුත් සියලුම රෝග සඳහා ඔබ යා යුතු විශ්වාසනීයම තැන Active Plus භෞතික චිකිත්සක සහ පුනරුත්ථාපන මධ්‍යස්ථානය අමතන්න 0134 226 7046
8: FM 95 94.8

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே. சமூக வியாபார
1: மேனக சஹல் பை அண்ட் வின் தரங்கேன் மகாரகம ஆபிகோ சூப்பர் வித்தின் மேனக சஹல் மிலதிகாத் காமரியா காசியா மகாத்மிய ஸ்மார்ட் டிவி எக்கக் ஜெயகிரகணிய கரேத் மேனக சஹல் மிலதிகேன ஒபத் ஜெயகிரகக வன்ன
2: மாராந்திக டெங்கு மதுரவன்கின் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட சியக் ஸ்வாபாவிகாய் சமட ஹிதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுரவன் பலவாஹரண விசேஷஜ்ஞா
0: ரட்டகட பன அஹன்ன கியாதுன் தவச அவசன அசின சதாம் சுரயா சதாம் சுரயா
3: நெட் எஃப்எம் தர்ம தக்ஷினா தர்ம தக்ஷினா
4: மத்தக ஹிட்டினம பிங்கமக் ஜீவிதே கரகாண்டோட பின்வா ஏ பிங்கம ஒபே சித்த சக்தியை குடாக் வெடி கிரண காரணாவ
5: மாரைய பரதவான் புலுவாம் பலவத்ம தன தமாய் வஜிராச
6: அம்மா ரெக்க வகை கவுத ரகின் தாத்த ரெக்க வகை கவுத ரகின் புதா
7: தமன் தமங்கி சசர கனி ஹிதலா கரண பிங் கம்பிங் ஒத்துனி கரணு நந்து வென்ன
0: திவைனே சிர பிரகடம யதிவர சரின் புத்து பன அஹன ஹோராவ
3: நெத்திஃபிம் தர்ம தக்ஷினா
4: தர்ம தக்ஷினா
0: ஹெம்ம தாம ரே நவையட ரேடியோ விலங்க ரட்டம பன அஹன விலாவ
8: சயரே தெரக் நொப்பினை வெரல கத்தரம் நேதவ சிட்டியாத் மாறுவே மாறுட்டு முகதுர அலப்பமின் ஆபசு துவையாந்தே வெரல அல்லகனே கீழ பய வகை எவனத்திர அல்ல வெரலிட்டு ஆதரே மெஹம் ஹித்துன மாட்ட மகே தனிக்கம தனி வேலா ஹொந்து டோம ஹித்து தின மாட்ட மங் வித்துரக்ம வெய்த கமக் நே காடோ திரித்தல நேமே மா எகலபா உப்பாங்கட்டு வெண்ணத்தே சுனில் பிரேம் திலக்க கஹவத்தேன் கொச்சர் ஹொந்தாயித ஒபட் ஒபோயாகன்னு புலுவாங்குனானா மைந்தன் மேலோகே மிஹிரிமே ஹங்கீம தமன்ட தமன்வம ஹமுவீம சுபமந்தாரம் ரேக் தரங்காக்கா ஐசக் மூணு கவதாவத் ஆயிதாக்கின்னது கொடாக் துருகிஹிங் ஏத்திதின் தாம மங் ஒயாலங்கிருவனி மங் டி மித்தவதி தரங்கா බොහෝම බයෙන් පරිස්සමින් තදින් අල්ලගෙන රැකගන්න වෙර දරු ආදරය අයිමි බව දැන දැන ඒ වීදුරු ආදරය හැකි තාක් රැක්ක මින්දෙන බඳුන් රැකින්න බෑ තරංග නැවතවත් ආදරයේත් බිඳුන බඳුන් නැවත ඇලෙවත් මැරෙන්නේ පළුදු ඉතිරි වෙනවා තරංග ඒ නිසා நிசா எச்சராய் தேதலாவின் ஹுதேக்கலா ஜீவிதே பிந்தன பவ தன தன பரிசங்கலா பிந்துனா எத் ஆயலை வட்டாடிக்கியன

0: மன்னாரம் ரே வித் தரங்கா. மன்னாரம் ரே, மன்னாரம் ரே.
1: ஹமகதரம் ஐ மேவட ஹிட்டட தாண்டே
2: தமிழத்தில் குங்குமம் பொத்து சுது ஹந்தும் வெனிவெல் அறுபது சா பதமல் அடங்கு பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கெகுலு பேபி சபன் பிந்து சமட்ட ஹெல ஒசு ரெக்கவரணே.